அகதில் அயில் சர்மடல் வஸ்கா சலாதின் வசல்லிமி மாலாலி வல் அஸ்ஹாபி துல்லன் வரும் பதி சரியான் இலா தூபா வமுந்தி வாழ்கிறேன்.